0: அவன் நிறைய நினைந்த நினைப்போ ராய் ஓட போன் யோன் தி தாத்தா
1: ஒரு அங்கை தோவனா
0: Yeah, money!